0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: ഹായ്, ഹലോ, വണക്കം, നമസ്കാരം, മൈ ഡിയർ മക്കളെ, വെൽക്കം ടു ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് വീക്കെൻഡ് ഷോ, ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. உங்க வர்க் பிரஷர், டிராபிக், டெட்லைன்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இந்த ஈவினிங் கொஞ்சம் கலர்ஃபுல்லா, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா நிறைய சினிமாவோட கொண்டாட போறோம். நான் உங்க ஆர்ஜே யஷோ ஜாயின் பண்ணிருக்கேன். வெல்கம் டு ஃபில்டர் காஃபி. இன்னைக்கு ஒரு சாதாரண வீக்கெண்ட் கிடையாது, உங்களுக்கே தெரியும், ஓணம் செலிப்ரேஷனோட வீக்கெண்ட். சோ ரேடியோ சுனோ குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் இனிய ஓணம் நல்வாழ்த்துக்கள், ஓணம் ஆசம்சங்கள். கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மன்னிச்சிருங்க. அதுவும் பொதுவா நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்ல ஓணம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும், ஏன்னா இங்க ஒரே இடத்துல கேரளாவும் இருக்கு, தமிழ்நாடும் இருக்கு, ஸ்ரீலங்காவும் இருக்கு. நம்ம எல்லாரும் வேலைக்காக ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான். அதனால இந்த வீக்கெண்ட ஓணமோட ஹாப்பினஸ், தமிழ் சினிமாவோட எக்ஸைட்மெண்ட், வீக்கெண்டோட எனர்ஜியா ஒரே கப்ல மிக்ஸ் பண்ணி ஃபில்டர் காஃபி ரெடியா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் அப்கோர்ஸ் உங்க ஃபேவரட் சாங்ஸும் காத்துட்டு இருக்கு. சோ நம்ம ஷோவோட ஓபனிங் சாங் ஆன் த வே, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். Stay tuned to the Filter Coffee with me now, Garje Yashu, only one radio suru. Get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get to get

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: தியேட்டர்ல போய் நல்ல சினிமாவா பாக்க போறீங்களா, இல்ல வீட்லயே ஏசி போட்டுட்டு ஓடிடில உலக சினிமாவை காப்பாத்த போறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணும். பட் இருந்தாலும் இந்த வீக்கெண்ட் சினிமால வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு பக்கம் KGF படங்களுக்கு அப்புறம் பேன் இண்டியா லெவலுக்கு பெரிய மார்க்கெட் உருவாயிருக்க யாஷோ டாக்ஸிக் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் திரைப்படங்களின் காலிவுட்ல 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹாய், ஒன்ஸ் மோர், அமரம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆக்குவாய் காப்பாய், இந்த மாதிரி 4 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, எல்லா படத்துக்கும் தியேட்டர் வேணும். முன்னாடி எல்லாம் ஒரு ஊர்ல வந்து 4 தியேட்டர்ஸ் இருக்கும், 4 படங்களை போடுவாங்க. இப்பதான் ஒரே தியேட்டர்ல 4 ஸ்கிரீன் இருக்கு, அதனால வந்து பல படங்களை போடலாம், பிரச்சனையே கிடையாது. KGF ராக்கி பாயும் 4 ஹீரோயின்களும் நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக். இந்த படம் பாத்தீங்கன்னா August 26 ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 4 திரைப்படங்களின் காலிவுட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால காலிவுட் மூவிஸுக்கு கிடைக்கிற தியேட்டர் கவுண்ட் குறைய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி உருவாயிருக்கு. ஆனா சினிமால ஒரே ஒரு விஷயம் மட்டும் பெர்மனண்டா இருக்கும், அதாவது தியேட்டர் வந்து அதிகமா கிடைச்சா மட்டும் படம் ஜெயிக்காது. ஆடியன்ஸுக்கு பிடிச்சா ஒரு ஸ்ட்ரீன்ல இருந்து இன்னொரு ஸ்ட்ரீனுக்கு மாறும், படம் நல்லா இருந்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா படம் ஓடும். மவுத் பப்ளிசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது படத்தை பார்த்துட்டு வெளில வந்து சொல்ற ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து படத்துக்கு போலாமா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. பார்த்துட்டு எந்த மூவிக்கு போலான்னு பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுங்க. சினிமால வந்து காம்படிஷன் கண்டிப்பா இருக்கும், போட்டி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நம்ம ஃபில்டர் காஃபி ஷோல மட்டும் எல்லா மூவிஸுக்கும் ஈக்குவலான காஃபி தான். சோ ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி, ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபி, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. நான் உங்க RJ அசோக், கேட்டு கேட்டு கூட்டு கூடாம்

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. ഇൻസിഡിയാൻകോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ബിഗ് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി ഇൻസിഡിയാൻകോ വൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളെ. ഇത് ഫിൽട്ടർ കാഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കാഫി. ലണാ ഉങ്ക ആർജെ യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன் ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. நம்ம ஷோல நிறைய காலிவுட் சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல காலிவுட்ல லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோரா, டைட்டிலே வித்தியாசமா இருக்குல்ல? ஆமா, இந்த ஒன்ஸ் மோர்ன்ற வார்த்தைய ரெண்டே ரெண்டு வார்த்தை தான், அதை வந்து நம்ம வாழ்க்கையில எத்தனை தடவை யூஸ் பண்ணிருக்கோம் யோசிச்சு பாத்தீங்களா? மார்னிங் டீ குடிக்கும் போது ஒரு டீ நல்லா இருந்தா ஒன்ஸ் மோர், பிரியாணி சாப்பிடும் போது பிரியாணி பிடிச்சிருந்தா ஒன்ஸ் மோர், ஒரு பாட்டு கேட்கும் போது சாங் பிடிச்சிருந்தா ஒன்ஸ் மோர்னு இந்த ஒன்ஸ் மோர்ன்ற வார்த்தையை பலவாட்டி யூஸ் பண்ணிருப்போம். ஆனா சினிமாலையும் ஒரு படத்துக்கு ஒன்ஸ் மோர்னு டைட்டில் வச்சிருக்காங்களே, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அர்ஜுன் தாஸ் ஆதித்ய சங்கர் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் இந்த ஒன்ஸ் மோர். இந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்திருக்கு. அந்த படத்தோட ஹீரோ அர்ஜுன் தாஸ் இந்த டைட்டிலுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை வந்து சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அதை மறுபடியும் கேட்கணும், பார்க்கணும், அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அதான் ஒன்ஸ் மோர். ஆக்சுவலி சினிமால டைட்டில் ரொம்ப ஆக்டா இருக்கு, பிகாஸ் நம்ம ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ யாரு டைரக்டர் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. அதை விட முக்கியம், ப்ரோ படம் நல்லா இருக்கா, அதுக்கு பிறகுதான் ஒன்ஸ் மோர் போலாமா இல்லையான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே போனவங்க செகண்ட் டே இன்னொருத்தரையும் கூட்டு போவாங்க. அதான் சினிமாவோட ரியல் சக்சஸ். அதாவது ஒரு டிக்கெட் வாங்கி படம் பாக்குறது பிசினஸா இருந்தா, அதே படத்துக்கு மறுபடியும் டிக்கெட் வாங்க வைக்கிறது தான் ரியல் மேஜிக் இன் சினிமா. சோ ஒன்ஸ் மோர் டைட்டிலுக்கு ஒரு அழகான சினிமா கனெக்ஷன் இருக்கு. சோ இந்த வீக்கெண்ட் தியேட்டர் போறவங்க ஒன்ஸ் மோரை பார்க்க போறீங்களா, பார்த்துட்டு வந்து ஒன்ஸ் மோர் சொல்ல போறீங்களா, இல்ல ஒன் டைம் தான் பாக்கலாம்ன்ற மாதிரி ஃபீல் பண்ண போறீங்களா, நீங்க தான் முடிவு பண்ணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல ரெண்டு பாட்டு எடுத்துட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க, தொடர்ந்து பேசலாம். இது ஃபில்டர் காஃபி, இட்ஸ் மீ நவ உங்க ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴുവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back, welcome back to the show. It is Filter Coffee with me now, RJ Yasho. Oru pakka Tamil Hollywood Filter Coffee, only on Radio Suno Kettringa. ഓക്കെ, സിനിമാല വൺസ് മോർ കേട്ടോ ഇല്ലയോ? ഇപ്പൊ സ്പോർട്സ് ഒരു വൺസ് മോർ അപ്ഡേറ്റ് കാത്തിട്ട് ഇരിക്കേ. ഒരു ഫുട്ബോൾ ലെജൻഡ പത്തി പേസ പോറേ. യാർനാ? CR7 ക്രിസ്റ്റിയാനോ റൊണാൾഡോ. ஏஜ் என்னவா இருந்தாலும் மேன் இன்னும் கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப ஒரு புது ரெக்கார்டும் கிரியேட் பண்ணிருக்காரு. என்னன்னா, ரொனால்டோ தனது 25th 25th ஃபுட்பால் சீசன்லயும் கோல் அடிச்சு ஒரு புதிய ரெக்கார்ட கிரியேட் பண்ணிருக்காரு. அவர் விளையாண்ட 25 சீசன்ஸ்லயும் எல்லா சீசன்ஸ்லயுமே தொடர்ந்து கோல் அடிச்சிருக்காராம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், நாமெல்லாம் ஒர்க் அவுட் பண்றதுக்கு ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கினா 25 days கூட தொடர்ந்து போக மாட்டோம். ஆனா அந்த மனுஷன் 25 சீசன்ஸா தொடர்ந்து கோல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. நானும் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ் டேல ரேஸ் ஓடுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து ஓகே சூப்பரா இருக்கும் ஓடுவோம், செகண்ட் இயர்ல ஓட சொன்னா ஓகே சார் அப்புறம் ஓடிக்கலாம்னு விட்டுருவோம், தேர்ட் இயர்ல ஓட சொன்னா சார் சர்டிபிகேட்டை மட்டும் கொடுத்துருங்க சார் ஓட முடியாதுன்ற மாதிரி கெஞ்சுவோம் இல்லையா. ஆனா ரொனால்டோ 25 சீசன்ஸா ஸ்டில் ரன்னிங், ஸ்டில் ஸ்கோரிங், ஸ்டில் செலிபிரேட்டிங்ற மாதிரி இதான் கன்சிஸ்டன்சி. லைஃப்ல சக்சஸ் வரணும்னா டேலண்ட் மட்டும் பத்தாது, ரொனால்டோ மாதிரி கன்சிஸ்டன்சியும் முக்கியம். ஆனா நம்மளா யாரு, மண்டே மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பாத்துட்டு டியூஸ்டே மார்னிங் அலாரம் அடிச்சதும் ஸ்னூஸ் பண்ற நமக்கு ரொனால்டோ மாதிரி ஆக்கள் தான் வாக்கிங் ரிமைண்டர்னால ஒர்க் பண்ணுங்க, உழைங்க, உழைப்பு தான் உயர்வு. மோட்டிவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீட் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யாஷோ, ஆன்லி ஒன் ரேடியோ சனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം കൊനാഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്ക തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി വീക്കെൻഡ് ഷോല നാവുങ്ക ആർ ജെ യാഷോ ടാക് പണിട്ട് ഇരിക്കേ ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. நம்ம ஷோல நிறைய காலிவுட் சினிமா அப்டேட் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இப்ப அந்த அப்டேட் எல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு மியூசிக் சைடுக்கு கொஞ்சம் யூ-டர்ன் பண்ணலான் இருக்கேன். என்னன்னா, ஒரு காலத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் ஃபேமஸ் ஆகணும்னா ஒரு பெரிய ஹீரோ கூட ஒரு படம் பண்ணிருக்கணும். அவர் போட்ட பாட்டெல்லாம் ஹிட் ஆகி லான்ச் ஆனாதான் அவர் வந்து ஒரு ஃபேமஸ் ஆன மியூசிக் டைரக்டரா மாற முடியும் இல்லையா. ஆனா இப்ப ரொம்ப சிம்பிள், போன் இருந்தா போதும், யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஒரு நல்ல டியூன்ல பாட்டு ரிலீஸ் ஆனா அந்த பாட்டை மட்டும் இல்ல பாட்டை போட்டவரையும் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் சாய் அபியங்கர். சாய பொறுத்த வரைக்கும் கட்சி சேர, ஆசை கூட, பவளமல்லின்னு போட்ட பாட்டெல்லாம் ஹிட் ஆகி இந்த சாங்ஸ் மூலமா ஒரு தனி இசை உலகத்துல தனி அடையாளத்தையே கிரியேட் பண்ணிருக்காரு. அவர் தான் சாய் பியங்கர். இப்ப அவரோட 6th ஹிந்தி ஆல்பம் ரதீமா பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. மியூசிக்கும் அவரே, வாய்ஸும் அவரே. அவரோட சேர்ந்து பாக்யாஸ்ரீ போஸ் இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாட்டு ரிலீஸ் ஆகி 24 மணித்தியானத்துக்குள்ள 24 hoursக்குள்ளேயே யூடியூப்ல 3 million வியூஸ தாண்டி ஓடிட்டு இருக்கு. நம்மளா வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலே யாராவது பாத்தீங்களான்னு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து செக் பண்ணுவோம். ஆனா இங்க பாருங்க, ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகி ஒரே நாள்ல 3 million வியூஸ தாண்டி ஓடிட்டு இருக்குன்னா, பட் சீரியஸ்லி தான் பாத்தீங்கன்னா மியூசிக்கோட பவர். அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் சாங், ஒரு பெரிய சினிமா பேக்கிங் இல்லாமலேயே ஆடியன்ஸ் கிடைக்குது. அதுவும் ஒரு சாங் பிடிச்சுன்னா யாருமே வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்க மாட்டாங்க, டே இந்த பாட்டை கேட்டியான்னு எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க, அங்கதான் ஒரு சாங் ஹிட் ஆகுது. சோ இந்த ரதீமா பாட்டுக்கும் இவ்வளவு ஏர்லி ரெஸ்பான்ஸ் வந்திருக்குன்னா நம்ம ஷோலயே அந்த பாட்டை கண்டிப்பா கேட்க போறோம். சோ சாய் அபியங்கர் மியூசிக்ல ரதீமா பாட்டு ஆன் த வே, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஃபில்டர் காஃபி, ஒரு பக்கா தமிழ் காலிவுட் ஃபில்டர் காஃபில. நான் உங்க ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show, my dear makkale. It is Filter Coffee with me now, RJ Yasho. Kollywood update la recent ah release ana or tamil thiraipadatha patti pesa poren. Padathoda peru Modaratri.
3: Thangala thinna kadinna ta
2: பேரை கேட்டோனே நீங்க குதூகலமா இருப்பீங்க, பட் நீங்க நினைக்கிறதெல்லாம் உள்ள இருக்காது. சினிமால லவ் ஸ்டோரி ஆக்ஷன் ஸ்டோரின்னு நிறைய பார்த்திருப்போம், ஆனா ஒரு தமிழ் கல்யாண வீட்டுக்குள்ள நடக்கிறத ஒரு படமா எடுத்தா அதான் மொதராத்திரி. இந்த படம் பார்த்துட்டு நான் வெளில வரும்போது யாரோ சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நம்ம வெட்டிங் அப்படின்றது வந்து வெறும் கல்யாண வீடு மட்டும் கிடையாது, ஒரு பக்கம் மாப்பிள்ள ஃபேமிலி, இன்னொரு பக்கம் பொண்ணு ஃபேமிலி, அதுக்கு நடுவுல சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை அவங்க பிள்ளைங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. யாருக்குமே இன்விடேஷன் கொடுக்கலனா கூட எல்லாரும் வந்துருவாங்க, வந்தவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் சாப்பாடு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவாரு.
4: ஒரு சில சலுகையில அந்த புது மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுல முத இது இந்த முத ராத்திரி. ஏன் தெரியுமா? ஏன்னா அது முத ராத்திரி.
2: இப்படி படத்தோட ஒட்டுமொத்த கதையும் நான் ஒரே ஷோல சொல்லிட்டேன்னா படம் பார்க்கும்போது சுவாரஸ்யமா இருக்காது. அதனால வீக்கெண்ட் அதுவுமா ஃபேமிலியோட சேர்ந்து பாக்குறதுக்கு ஒரு படம் தேனீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மொத ராத்திரி படத்தை வந்து பிக் பண்ணலாம். படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பேக் டு பேக் ரெண்டு பாட்டு கேட்க போறோம். பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யஷோ. ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി അധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വൾവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോർ.
2: വെൽക്കം ബാക്ക്, വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗ ഗാർജ യാഷോ, ഓൺലി വൺ റേഡിയോ സുനോ. സിനിമ സിനിമാണ്, സിനിമാള പല വിഷയങ്ങൾ പേശിട്ട് ഇരിക്കുമ്പോൾ സിനിമാള ഒരുത്തർ ഹീറോ ആകുന്നതും സീറോ ആകുന്നതും നടുവുള്ള சின்ன ഗ്യാപ് தான்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ தொடர்ந்து மூணு படங்கள் சரியா ஓடலனா அடுத்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஹீரோல இருந்து ப்ரொடியூசர்ல இருந்து டைரக்டர் வரைக்கும் எல்லாரும் டென்ஷனா இருப்பாங்க. அதுக்கு மேல அதை விட அந்த ஹீரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கர டென்ஷன்ல இருப்பாங்க இல்லையா. அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்காரு இப்ப ஆக்டர் கவின். கவினோட சினிமா ஜேர்னி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டெலிவிஷன் சீரியல்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சினிமால கவினுக்கு லிஃப்ட் அப்படின்ற மூவி மூலமா நல்ல வெல்கம் கிடைச்சது. அதுக்கப்புறம் டாடா மூவி, அது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டார் அப்படின்னு ஒரு மூவி பண்ணாரு, எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சக்சஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பண்ண பிளாடி பர்கர், கிஸ் மாஸ்க்னு மூணு திரைப்படங்கள் அடுத்தடுத்து தோல்விகள் தான். இப்போ கவின் வெயிட்டிங் ஃபார் ஒன் திங், த மூவி நேம் இஸ் ஹாய். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு.
3: நாட்டுல அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஆனா நீ என்னடா ஒரு புள்ள லவ் பண்ணலன்னு சாக போறேன்ற, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா?
2: இல்லைங்க. இந்த படம் பத்தி நம்ம ஷோலையுமே பேசியிருக்கோம். கவின் நயன்தாரா இந்த காம்பினேஷனே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. அதை அனௌன்ஸ் பண்ணும் போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து முக்கியமா கவினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு படம். ஏன்னா நம்ம சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டருக்கு வந்து ரெண்டு மூணு திரைப்படங்கள் தோல்வியில முடிஞ்சா அடுத்த கேள்விகள் பாத்தீங்கன்னா, அவர் என்ன படம் பண்ண போறாரு, கதை எப்படி இருக்குன்ற மாதிரி பல கேள்விகள் விமர்சனங்கள் அவர் மேல வைப்பாங்க. ஒரே ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படம் கொடுத்துட்டா போதும், அந்த என்டையர் கான்வர்சேஷன் மாத்திரும். நேத்து வரைக்கும் அவரோட லாஸ்ட் த்ரீ மூவிஸ் எப்படி போச்சுன்னு பேசினவங்க நாளைக்கு ஹாய் மூவி பாத்தீங்களான்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான் சினிமா. இப்ப க்வெஸ்சன் என்னன்னா, இந்த ஹாய் திரைப்படம் கவினுக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா இல்லனா ஒரு டிசப்பாயிண்டா முடியுமான்றதுதான். அதுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்ல போறீங்க. படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஒன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back, welcome back to the show. ഇത് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫി ഷോലാണ്. അവங்க ആർജെ യശോ ജോയിൻ பண்ணிருக்கேன் only on radio suno. ഒരു സിനിമ റിവ്യൂ பார்க்கலாமா? റീസെന്റാ റിലീസ് ആയിരിക്കും പടം വിശ്വനാഥ് ഇൻ സെൻസ്. சூர்யா ஃபேன்ஸ், உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன். சூர்யா படம்னா என்ன எதிர்பார்ப்பீங்க? மாஸா இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், பஞ்ச் டயலாக்லாம் பேசணும், தியேட்டர் ஃபுல்லா விசிலடிக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பீங்க. ஆனா இந்த வாட்டி சூர்யா கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துருக்காரு. ஃபேமிலி எமோஷன், பேபி சென்டிமெண்ட், மதர் சென்டிமெண்ட், லவ், கொஞ்சம் ஓவர் சென்டிமெண்ட்னா கலந்த ஒரு படமா தான் இருக்கு. அந்த படம் தான் விஸ்வநாத் இன் சென்ஸ். இந்த படத்தை வெங்கி அட்லூரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. சூர்யா நமக்குலாம் பிடிச்ச மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பாத்தீங்கன்னா, ஒரு 42 இயர்ஸ் ஓல்டு 42 வயது பிசினஸ் மேனை சுத்தி நடக்கிற ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. சூர்யா மேரேஜ் பண்ணாம இருக்காரு. அம்மா ராதிகா என்ன பண்றாங்கன்னா, தம்பி குடும்பத்துக்கு வந்து வாரிசு வேணும், கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி டார்ச்சர் பண்றாங்க. இது நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரிதான். எப்ப கல்யாணம், எப்ப குழந்தை, அடுத்து என்னன்ற மாதிரி பல கேள்விகள் நம்ம குடும்பத்துல வரும் இல்லையா, அதே மாதிரிதான். அதுக்காக நம்ம ஹீரோ சூர்யா அமெரிக்கா போயிடுறாரு. அங்க போய் சூரகேசி, அதாவது வாடகை தாயின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அது மூலமா ஒரு குழந்தைய வந்து இந்தியா கூட்டு வர்றாரு. அந்த குழந்தைக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய சுமந்த மமிதாவையும் கூட்டு வராங்க. அங்கிருந்து தான் கதையில லவ், ஃபேமிலி எமோஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடா போனாலும், செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல போகுது. அப்பா, செகண்ட் வேவ், சிஸ்டர், பாலிடிக்ஸ், வில்லன் ஃபைட்னே சம்பந்தமே இல்லாதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி என்னன்னே மறந்துடுவீங்க. பட் ஓவரலா பார்த்தோம்னா அந்த படத்துக்கு வந்து நிறைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் என்டர்டைன்மெண்ட்டை விட ஃபேமிலி ஆடியன்ஸையும் சீரியஸான சூர்யா ஃபேன்ஸை வந்து அதிகமா கனெக்ட் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு படம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிக்கணும்னு ரூல் கிடையாது. சில படங்கள் வந்து நம்மளை விசிலடிக்க வைக்கும், சில படங்கள் சைலண்டா கேட்டு

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വാഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: വെൽക്കം ബാക്ക് ടു ദി ഷോ മൈ ഡിയർ മക്കളെ, ഇത് ഫിൽട്ടർ കോഫി വിത്ത് മീ നൗ ആർജെ യാഷോ, ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. சரி, இப்போல சினிமா அப்டேட் எல்லாம் காலிவுட்ல பாத்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ் சினிமா அப்டேட் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு போர்டர் கிராஸ் பண்ணி போலான் இருக்கேன். எஸ், கேரளா சைட்ல இருந்து ஒரு மலையாள மூவி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு. என்னடா படம்னு போய் பார்த்தேன், படம் வந்து வேற லெவல் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நான் குலுங்கி குலுங்கி சிரிச்சு பார்த்து மகிழ்ந்த ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட பேரு பெத்லகம் குடும்ப யூனிட். நிவின் பாலி, மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா August 21st பாத்தீங்கன்னா மலையாளம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படம் ரிலீஸ் ஆகி இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 crores மேல வசூல் ஆயிருக்கு. அதாவது கேரளால மட்டும் ரிலீஸ் ஆகி அங்கிருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி இப்போ தமிழ் ஆடியன்ஸையும் பார்க்க வருது. எஸ், September 4th பாத்தீங்கன்னா September 4th தமிழ் டப்ட் வெர்ஷனும் ரிலீஸ் ஆக போகுது. இதே நாள பாத்தீங்கன்னா தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு, நமக்குலாம் ரொம்ப பிடிச்ச பிரேமலு பார்த்துருப்பீங்க. அதே டைரக்டர் தான் கிறிஷ் ஏடி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நிவின் போலிக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பேச அமைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் சர்வம் மாயா பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய சக்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பெத்லகம் குடும்ப யூனிட் மூலமா மீண்டும் ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நிவினை பொறுத்த வரைக்கும் இந்த படம் கம் பேக்குக்கு கம் பேக். அடுத்து நம்ம மமிதா பைஜு, உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்கு. அந்த பொண்ணு தொட்டதெல்லாம் பொண்ணுன்ற மாதிரி அடுத்தடுத்து ஹிட்டான படங்கள் ஜனநாயகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் கூட விஸ்வநாதன் சன்ஸ், அதுக்கப்புறம் இந்த படத்துலயும் ஒரு புது கேரக்டர்ல வந்து சூப்பராக பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஹத் வாசில் மாதிரி முக்கியமான ஆட்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த படத்துக்கு இன்னொரு கியூரியாசிட்டியும் இருக்கு. அண்ட் இப்போ தமிழ் வெர்ஷன், இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா September 4th ரிலீஸ் பண்ண போறாங்களா வேர்ல்ட் வைடா. ஸோ அது வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், இந்த படத்தோட ட்ரெய்லர் பாருங்க, சாங்ஸ் கேளுங்க, முடிஞ்சா ரிவ்யூ பாருங்க. அண்ட் இந்த படத்தோட மலையாளம் வெர்ஷனையும் ஒரிஜினலி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், ஒரு மொழியில ஒரு நல்ல சினிமா வந்துட்டா அது அந்த மொழிக்குள்ள மட்டும் இருக்க கூடாது, குட் சினிமாக்கு பார்டரே கிடையாது. சினிமா லவர்ஸ் எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான், அதனால படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன் இன் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யாஷோ, ஒன்லி ஆன் ரேடியோ சுனோ. கேட்டு கேட்டு கூட்டு கூட.

0: Sound of South presents Victoria Gold MG live in Qatar. Brought to you by Nesto. Powered by Falcon Gym. Media partner Anish Grid Photography. Official radio partner Olive Suno Radio Network.
1: നമസ്കാരം, ഞാൻ ഉണ്ണി മുകുന്ദൻ. റേഡിയോ സുനോ 91.7 FM കേട്ട് കേട്ട് കൂട്ടുകൂടാം.
2: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണ ഓഫർ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ മഴവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
3: വെൽക്കം ബാക്ക് ദ ഷോ. ഇത് ഫിൽട്ടർ കോഫി, ഒരു പക്കാ തമിഴ് കോളിവുഡ് ഫിൽട്ടർ കോഫിയിലാണ് അവങ്ക ആർജെ യശോ ജോയിൻ പണിയിരിക്കാം. ഓൺലി ഓൺ റേഡിയോ സുനോ. இவ்வளோ நாளா விஜய் சாரோட ஜனநாயகன் பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்சம் அட்டென்ஷன் விஜய் சார் ஃபேமிலி சைட் திருப்பலான் இருக்கேன். தளபதி விஜய் சாரோட சன் ஜேசன் சஞ்சய் டைரக்ட் பண்ணிருக்க சிக்மா மூவி படத்தோட ரிலீஸ் டேட்டை ஃபைனலி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 2 வேர்ல்ட் வைடா ரிலீஸ் பண்ண போறாங்களாம். இந்த படத்துல சந்தீப் கிஷன் ஹீரோவா பண்ணிருக்காரு. அவரோட சேர்ந்து பரியா அப்துல்லா, ராஜு சுந்தரம் மாஸ்டர், அன்புதாசன், யோகி பாபு, சம்பத் ராஜன், ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாம மியூசிக் பாய் தமன் மியூசிக் பண்ணிருக்காரு. ஸோ இந்த படத்தோட காம்பினேஷனே கொஞ்சம் வித்தியாசமா சுவாரஸ்யமா இருக்குல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. இனிஷியலி ஜூலை 31st தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாரோட ஜனநாயகன் மூவி ஜூலை 23rd ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 18 சொன்னாங்க. இப்போ ஃபைனலி அக்டோபர் 2 லாக் பண்ணிட்டாங்களாம். என்னடா அது, ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுல இவ்வளவு சிக்கலான்னு கேட்டீங்கன்னா, எஸ் சிக்கல் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சினிமால வந்து ரிலீஸ் டேட் பிக்ஸ் பண்றது ஜஸ்ட் கேலண்டர்ல ஒரு டேட்டை மார்க் பண்ற மாதிரி கிடையாது. அதுக்கு வந்து தியேட்டர் ஃப்ரீயா இருக்கணும், பிசினஸ், அது பிக் ரிலீசஸ், ஆடியன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துதான் டிசைட் பண்ண முடியும். ஸ்பெஷலி இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்படிஷனுமே கொஞ்சம் ஹெவியா இருக்கு. செப்டம்பர் மந்த் ஆல்ரெடி பல மூவிஸ் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு ரிலீஸுக்கு. அதே மாதிரி அக்டோபர் பிகினிங்லயும் பாத்தீங்கன்னா பல படங்கள் தியேட்டருக்கு வரும். இந்த மாதிரி ஹெவியான காம்படிஷன்ல சிக்மா படம் வந்து ஜெயிக்குமா தோக்குமான்ற பல கேள்விகள் ப்ரொடியூசர் மனசு இருக்கும். விஜய் சார் ஃபேனா, தளபதி ஃபேனா இருந்தாலும் சரி, தமிழ் சினிமாவோட ஃபேனா இருந்தாலும் சரி, இந்த சிக்மா படம் மேல ஒரு கண்ணு கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கியூரியாசிட்டியோட அக்டோபர் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதே படத்துல இருந்து தமிழ் மியூசிக்ல ஒரு பாட்டை கேட்க போறோம். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு குட்டி பிரேக் எடுத்துட்டு மீண்டும் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். இது ஃபில்டர் காஃபி வித் மீ, நான் உங்க ஆர்ஜே யாஷு.

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്ട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പി ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50+ ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴുവ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back, welcome back to the show. It is Filter Cafe with me now, RJ Yasho, only on Radio Snow. நம்ம ஷோல அடுத்து ஒரு ட்ரெண்டிங் சாங் ஆஃப் த வீக் பார்க்க போறோம். ரஜினி சார் பாட்டு. ரஜினி சாருக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆகுதுன்னா அது வெறும் சாங் ரிலீஸ் மட்டும் கிடையாது, அது ஒரு மினி ஃபெஸ்டிவல். அந்த லிஸ்ட்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க பாட்டு தான் ஜெயிலர் 2ல இருந்து. எப்படி பாட்டை கேட்கும் போதே ஒரு மாதிரி வைபா இருக்கு இல்ல, உங்களுக்கே தெரியும். ஜெயிலர் 1 பாத்திருப்பீங்க, காவாலான ஒரு பாட்டு இதே மாதிரிதான் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி வைபா இருக்கும். தியேட்டர்ல இருந்து வெட்டிங் ரிசப்ஷன் வரைக்கும், ஜிம்ல இருந்து இன்ஸ்டாகிராம் ரீல் வரைக்கும், எங்க பார்த்தாலும் காவாலாதான். இந்த பாட்டுக்கு தமன்னா ஆடினதை விட நாம தான் அதிகமா வைப் பண்ணி ஆடிருப்போம்னு நினைக்கிறேன். பட் இப்போ ஜெயிலர் 2ல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளா இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாட்டை கம்போஸ் பண்ணி பாடியிருக்காரு நம்ம அனிருத் அவர்கள், அதே மாதிரி அருண் ராஜா காமராஜா அந்த பாட்டை எழுதியிருக்காரு. அண்ட் இந்த சாங்ல ஒரு ஸ்பெஷல் கேரளா ஃப்ளேவரும் இருக்கு, அதனால நம்ம ரேடியோஸ் லிசனர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் நினைக்கிறேன். சோ மை டியர் மக்களே, முத்துவேல் பாண்டியன் இஸ் பேக். ஜெயிலர் 2 படம் பாத்தீங்கன்னா அக்டோபர் 15 ரிலீஸ் ஆக போதாம். அதுக்கு முன்னாடி மியூசிக்கல் ட்ரீட் தான். சோ நம்ம ஷோலையும் இந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். வீக்கெண்ட் ஈவினிங் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜெட்டிக்கா மாத்துறதுக்கான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன்ட் தி ஃபில்டர் காஃபி வித் மீ நவ் ஆர்ஜே யஷோ, ஒன்லி ஆன் ரேடியோ சனோ. கேட்டு

0: അസോസിയേഷൻ വിത്ത്.
1: കഴിച്ചിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടാൽ മാത്രം വാങ്ങിയാൽ മതി. എൻസിഡി ആൻഡ് കോ പ്രീമിയം നട്സ്, ഫൈനസ്റ്റ് ചോക്ലേറ്റ് ആൻഡ് ഹാപ്പിക് ഡേറ്റ്സ് തുടങ്ങി 50-ലധികം ഗുണഫ ചോക്ലേറ്റ്സ് എന്നിവയുമായി എൻസിഡി ആൻഡ് കോ വഴ്വ വില്ലേജ് സനായ ആൻഡ് അൽഖോൾ.
2: Welcome back to the show, my dear makale. You're listening to Kollywood Filter Coffee only on Radio Suno. Now unga RJ Yasho talk panniterken. Innikku show eppadi poichu nu marakkama enak DM pannunga. Instagram open panninga anga RJ Yasho appdin search panna anga or alagana paiya irpa adu naana
3: unak vekkama illa yen vekka panna இந்த காலத்து இலங்கை பூரா வெக்கமான சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் பாஸ்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா.
2: உடனே போய் உங்க கருத்து கமெண்ட்ஸை வந்து அங்க போய் ஷேர் பண்ணீங்கன்னா அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு மீண்டும் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு ஷோ முடிய போற நேரம் வந்தாச்சு. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல. வழக்கம் போல இன்னைக்கும் ஷோ ரொம்ப சூப்பரா போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் சம்மர் வெயில் மண்டே பொழுது அடிக்கும் போது அடுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்காம கொஞ்சம் தெரியும் பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நம்ம லைஃப் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. சோ கரியரையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கங்க, அப்பதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும். அண்ட் ஒரு சின்ன ரிமைண்டர், லைஃப்ல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன வீடியோ கால்ல கூட நிறைய சந்தோஷங்கள் அடங்கி இருக்கலாம். அண்ட் உங்க ஆபீஸ் வர்க் பிரஷர் நினைச்சு ஃபீல் பண்ணாம ஹாப்பியா இருங்க. நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் புது ஸ்டோரிஸ் புது சினிமா அப்டேட்டோட வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க. நான் உங்க ஆர்ஜே யஷ் ஷோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரேடியோ சுனோ. குட் நைட், டேக் கேர். ஆஸ் ஆல்வேஸ், ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் மியூசிக். பை பை.

0: Chennai beats.
1: Tamil, head of the R.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?
3: பச்ச